0: su SBS.
1: Ok, levantar a los niños, encontrar el zapato que siempre se pierde, hacer desayuno, empacar los lonches, explicar por qué el perro no puede ir a la escuela, sacar el perro, ponerle indoor plant food de Miracle Grow a mi begonia. Llevar a los niños a la escuela, volver porque a uno se le olvidó la mochila, volver otra vez porque al otro se le olvidó el almuerzo, entrar a la primera reunión, apagar el micrófono porque el perro sigue la...
2: Está claro que la planta de Laura esté creciendo más sana y fuerte que nunca. Es un milagro. Es Miracle Grow.
3: இன்றைய ஒளிபரப்பிலிடம் பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
4: When the virus mutates, if the virus mutates to switch affinity from the bird receptor to the human receptor, that's when we could see a pandemic.
3: பறவை காய்ச்சல் உலக அளவில் வேகமாக பரவி வரும் நிலையில் H5N1 வைரஸ் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த ஆபத்தான நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் பயனுள்ளதாக இருக்குமா? இதுகுறித்த செய்தியின் பின்னணி, அதோடு சிட்னியில் நடைபெறவுள்ள ராக சங்கமம் 4 நிகழ்வு குறித்த தகவல் பரிமாற்றம், டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு மக்களின் கொடி பற்றிய தகவல் அடங்கிய விரிவான விவரணம் மற்றும் இலங்கை இந்திய செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். நாட்டின் பாதுகாப்புத்துறையின் உள்ளக பிரச்சினைகள் எதிர்பார்த்ததைவிட அதிகமாகவும் பரவலாகவும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரல் அரசு கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மறுசீரமைப்பை இத்துறையில் மேற்கொண்டு வருகிறது. செலவுகள் கட்டுக்கடங்காமல் உயர்வதையும் திட்டங்கள் தாமதமடைவதையும் சமாளிக்க லேபர் கட்சி சுயாதீன செயல்பாட்டு முகவர் நிலையம் ஒன்றை அமைக்கிறது. தவறான செலவு கணிப்புகள் மற்றும் மோசமான திட்ட மேலாண்மை ஆகியவை திட்டங்களை முறையாக நிறைவேற்றுவதில் பலவீனத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேட் கான்ராய் தெரிவித்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியா தனது உலகக்கோப்பை பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான போட்டியில் இன்று பராகுவே அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இந்த முக்கியமான போட்டி மெல்பர்னின் ஃபெடரேஷன் ஸ்கொயரில் பெரிய திரையில் நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளதால் கால்பந்து ரசிகர்கள் சாக்ரூஸ் அணியை உற்சாகப்படுத்தும் வாய்ப்பை பெறுவார்கள் என்று விக்டோரிய மாநில பிரீமியர் ஜெசிண்டா ஆலன் தெரிவித்துள்ளார்.
5: What happened last weekend at Federation Square was terrible behaviour. Victoria Police dealt with it really quickly. I'm on the side of Victorians wanting to take a bit of time out and to support and cheer on the Socceroos, see them take a spot in the next round, and that'll just give us more opportunities to keep cheering on and supporting the Socceroos.
3: கடந்த சனிக்கிழமை ஃபெடரேஷன் ஸ்கொயர் நிகழ்வு இடம் ஏற்கனவே அதிகபட்ச கொள்ளளவை எட்டிய பிறகும் சில கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் தடுப்புகளை மீறி உள்ளே நுழைந்தனர். அதே சமயம் பல இடங்களில் தீப்பொறிகள் ஏற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் H5N1 பறவை காய்ச்சலின் முதல் சம்பவம் பதிவானதை தொடர்ந்து சில கால்நடை மருத்துவர்கள் நோயுற்ற அல்லது காயமடைந்த காட்டு பறவைகளை சிகிச்சைக்கு ஏற்க மறுத்ததால் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குமாறு வனவிலங்கு மீட்பு அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதற்கு முன்பு இந்த வைரஸ் வகையினால் ஒருபோதும் பாதிக்கப்படாத உள்நாட்டு தாவர விலங்கு இனங்களுக்கு இந்த வைரஸ் பரவக்கூடும் என்ற கவலை தற்போது அதிகரித்து வருகிறது. நோயுற்ற அல்லது இறந்த பறவைகளை பொதுமக்கள் தொட வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக அவற்றை அவசர சேவை கால்நடை நோய் உதவி தொலைபேசி இலக்கத்தை அழைத்து தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். நார்தர்ன் டெரிட்டரியில் வசிக்கும் பூர்வீக குடியின மாணவர்களின் பள்ளி வருகை விகிதம் பள்ளி வருகையை தவிர்ப்பதை கண்காணிக்க அரசின் கடுமையான கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது. நார்தர்ன் டெரிட்டரி கல்வித்துறையின் புதிய தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் தவணையில் பள்ளி வருகை சராசரியாக வெறும் 57% குறைந்துள்ளது. பள்ளி வருகையை தவிர்ப்பதை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் மற்றும் சில குடும்பங்களுக்கு வருமான மேல் மேலாண்மை உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 20 மில்லியன் டாலர்களுக்கு மேல் நார்தர்ன் டெரிட்டரி அரசு செலவிட்டுள்ளது. ஆனால் இந்த கொள்கைகள் தோல்வியடைந்துள்ளதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஈரான் தொடர்பான பதற்றங்கள் நேட்டோ கூட்டணிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கைகளின்போது சில நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு தங்களின் ராணுவ தளங்களை

0: பயன்படுத்த அனுமதி வழங்குவதில் சிரமம் ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். அத்தகைய தள பயன்பாட்டு உரிமைகளே நேட்டோவில் அமெரிக்கா தொடர்ந்து இருப்பதற்கான முக்கிய காரணம் என்றும், ஈரான் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஐரோப்பாவின் சில பகுதிகளுக்கும் கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
1: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
3: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
4: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
5: SBS several billion stories.
1: SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
0: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
6: ஒரு நடமாடும் மொபைல் பிரஸ்ட் ஸ்கேன் யூனிட் ஒன்று வேண்டி தந்தால் ஸ்கேன் பண்ணி ஏர்லி டிடெக்ஷன் பண்ணி உயிர்களை காப்பாற்றலாம் என்று அவர்கள் எங்களிடம் விண்ணப்பம் கேட்டிருந்தார்கள். எங்களுக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
0: சிட்னியில் நடைபெறவுள்ள ராக சங்கமம் 4 நிகழ்வு குறித்த தகவல் பரிமாற்றம், அதோடு டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு மக்களின் கொடி பற்றிய தகவல் அடங்கிய விரிவான விவரணமும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில், பறவை காய்ச்சல் உலக அளவில் வேகமாக பரவி வரும் நிலையில் H5N1 வைரஸ் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த ஆபத்தான நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் பயனுள்ளதாக இருக்குமா? இதுபற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
7: When the virus mutates, if the virus mutates to switch affinity from the bird receptor to the human receptor, that's when we could see a pandemic. Pandemic planning is, you know, very well advanced in Australia and everywhere. Countermeasures are being developed. There are pre-pandemic vaccines and there are effective antivirals.
8: உலகம் முழுவதும் விஞ்ஞானிகள், விவசாயத் துறையினர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்போது அதிக கவனம் செலுத்தி வரும் ஒரு முக்கியமான பிரச்சினை பறவை காய்ச்சல் அல்லது அவியன் இன்ஃப்ளூவன்சா ஆகும். குறிப்பாக H5N1 எனப்படும் மிகவும் ஆபத்தான வைரஸ் வகை பல நாடுகளில் பரவி கோடிக்கணக்கான பறவைகளின் உயிர்களை காவு வாங்கியதோடு சில மனிதர்களுக்கும் தொற்றியுள்ளதால் உலகளாவிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சமீப காலமாக ஆஸ்திரேலியாவிலும் இந்த வைரஸ் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் ஒரு முக்கியமான கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. அதாவது, பறவை காய்ச்சலுக்கு எதிராக தடுப்பூசி பயன்படுத்துவது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாகும். பொதுவாக நம்மில் பலர் தடுப்பூசி என்றால் நோயை முழுமையாக தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் என்று நினைக்கிறோம். ஆனால் பறவை காய்ச்சலை பொறுத்தவரை நிலைமை சற்று வேறுபட்டதாக உள்ளது. முதலில் H5N1 வைரஸ் பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். பறவை காய்ச்சலை ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சா வைரஸ்களில் பல வகைகள் உள்ளன. அவற்றில் H5N1 மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. இந்த வைரஸ் ஒரு பறவையில் இருந்து மற்றொரு பறவைக்கு மிக வேகமாக பரவக்கூடியது. குறிப்பாக கோழிப்பண்ணைகளில் ஒருமுறை நுழைந்துவிட்டால் ஆயிரக்கணக்கான பறவைகளை சில நாட்களுக்குள் பாதிக்கக்கூடும். இந்த வைரஸ் தாக்கும்போது பறவைகளுக்கு மூச்சு திணறல், உணவு உண்ணாமை, பலவீனம், நரம்பியல் கோளாறுகள் மற்றும் திடீர் மரணம் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். பல சந்தர்ப்பங்களில் எந்த அறிகுறியும் தெரியாமல் பறவைகள் திடீரென இறந்து விடுகின்றன. இதனால் உலகின் பல நாடுகள் இந்த நோயை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று தடுப்பூசி. மனிதர்களுக்கு காய்ச்சல் தடுப்பூசி கொடுப்பது போலவே பறவைகளுக்காகவும் H5N1 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சீனா, வியட்நாம், இந்தோனேசியா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளில் பல ஆண்டுகளாக இந்த தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாம்

0: புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தடுப்பூசிகள் நோயை முழுமையாக தடுக்காது, மாறாக நோயின் தீவிரத்தை குறைக்கின்றன. அதாவது தடுப்பூசி போட்ட பறவை H5N1 வைரஸால் பாதிக்கப்பட்டாலும் அது உடனடியாக இறக்காமல் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும், நோயின் தாக்கமும் குறைவாக இருக்கும். இதனால் பண்ணையாளர்கள் பெரும் பொருளாதார இழப்பில் இருந்து தப்பிக்க முடியும். ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சவால் இருக்கிறது. தடுப்பூசி பெற்ற பறவை வெளிப்படையாக ஆரோக்கியமாக தோன்றினாலும் அதன் உடலில் வைரஸ் இருக்கக்கூடும். அந்த பறவை மற்ற பறவைகளுடன் தொடர்பு கொள்ளும் போது வைரஸ் தொடர்ந்து பரவக்கூடும். இதனை விஞ்ஞானிகள் சைலன்ட் ஸ்ப்ரெட் அல்லது அமைதியான பரவல் என்று அழைக்கின்றனர். இது ஏன் ஆபத்தானது? ஒரு பண்ணையில் பறவைகள் நோயால் இறக்க தொடங்கினால் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் தடுப்பூசி பெற்ற பறவைகள் உயிருடன் இருப்பதால் வைரஸ் பரவிக்கொண்டிருப்பதை ஆரம்பத்தில் கண்டறிவது கடினமாகிவிடுகிறது. இதனால் நோய் பரவல் நீண்ட காலம் தெரியாமல் தொடரும் அபாயம் உள்ளது. இந்த நிலைமையை விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் வங்கதேசத்தில் நடந்த ஆய்வுகளாகும். வங்கதேசம் பல ஆண்டுகளாக பறவை காய்ச்சல் தடுப்பூசிகளை பயன்படுத்தி வருகிறது. ஆய்வாளர்கள் சந்தைகளிலும் பண்ணைகளிலும் இருந்து மாதிரிகளை சேகரித்து பரிசோதித்த போது தடுப்பூசி பெற்ற பல பறவைகளிலும் வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டது. இதன் மூலம் ஒரு முக்கியமான உண்மை வெளிப்பட்டது. தடுப்பூசி நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது, ஆனால் வைரஸை முற்றிலும் அழித்துவிட முடியாது. அப்படியானால் தடுப்பூசி பயனற்றதா? இல்லை, உண்மையில் தடுப்பூசி மிகவும் பயனுள்ள கருவி, ஆனால் அது தனித்து செயல்பட முடியாது. COVID-19 பெருந்தொற்று காலத்தை நினைத்து பாருங்கள். தடுப்பூசிகள் வந்த பிறகு உலகம் முழுவதும் உயிரிழப்புகள் கணிசமாக குறைந்தன. ஆனால் தடுப்பூசி மட்டும் போதவில்லை, பரிசோதனைகள், தனிமைப்படுத்தல், கண்காணிப்பு மற்றும் சுகாதார நடவடிக்கைகளும் இணைந்து செயல்பட்டன. அதேபோல பறவை காய்ச்சலுக்கும் ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. தற்போது பல நாடுகள் வேக்சினேட் அண்ட் மானிட்டர் என்ற முறையை பின்பற்றுகின்றன. அதாவது தடுப்பூசி வழங்குவதோடு தொடர்ந்து பரிசோதனைகளையும் மேற்கொள்கின்றன. வைரஸ் கண்டறியப்பட்டால் உடனடியாக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இதுவரை வணிக கோழிப்பண்ணைகளில் தடுப்பூசி பயன்பாட்டை அனுமதிக்கவில்லை. இதற்கு முக்கிய காரணம் சர்வதேச வர்த்தகம். ஒரு நாடு தனது கோழிகளுக்கு தடுப்பூசி வழங்கும் போது அந்த நாட்டில் வைரஸ் இன்னும் இருக்கிறதா என்ற சந்தேகம் இறக்குமதி நாடுகளுக்கு ஏற்படலாம். இதனால் கோழிறைச்சி மற்றும் முட்டை ஏற்றுமதி பாதிக்கப்படலாம். ஆனால் உலகளாவிய சூழ்நிலை வேகமாக மாறி வருகிறது. H5N1 தற்போது காட்டுப்பறவைகள், கடற்பறவைகள், பாலூட்டிகள் என பல உயிரினங்களில் பரவி வருகிறது. இதனால் சில நாடுகள் தடுப்பூசி தொடர்பான தங்கள் கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. குறிப்பாக அழிவின் விளிம்பில் இருக்கும் அரிய பறவை இனங்களை பாதுகாக்க தடுப்பூசி பயன்படுத்தும் முயற்சிகளும் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்காவில் அரிய கலிபோர்னியா கொண்டர் பறவைகளுக்கும் உலகின் சில பகுதிகளில் பென்குயின் இனங்களுக்கும் பரிசோதனை அடிப்படையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. காரணம், இந்த இனங்கள் H5N1 தாக்கத்தால் அழிந்துவிடும் அபாயம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எனவே எதிர்காலத்தில் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதில் தடுப்பூசிகள் முக்கிய பங்கு வகிக்கலாம். ஆனால் அது ஒரு மாயத்தீர்வு அல்ல. தடுப்பூசிகள் நோயின் தீவிரத்தை குறைக்கின்றன, உயிர்களை காப்பாற்றுகின்றன, பொருளாதார இழப்புகளை குறைக்க உதவுகின்றன. ஆனால் வைரஸ் பரவலை முழுமையாக நிறுத்த முடியாது. அதனால் தொடர்ந்து கண்காணித்தல், ஆய்வக பரிசோதனைகள், உயிரியல் பாதுகாப்பு நடைமுறைகள், பண்ணைகளில் சுகாதார கட்டுப்பாடுகள் மற்றும் விரைவான நடவடிக்கைகள் ஆகியவை அவசியமாகின்றன.
1: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை மற்றும் இந்திய செய்திகளின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
2: Si algo tan simple como tu desayuno pudiera mantenerte fuerte por más tiempo, comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Así que la próxima vez que estés en la tienda, busca el sello EB y elige Eggland's Best. Mejor sabor, mejor nutrición, mejores huevos. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas.
3: SBS Audio.

0: மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
1: SBS Chill.
2: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
3: Can you describe that feeling for people who haven't experienced it?
4: SBS Hindi uplabdh karvata hai.
0: Far from the cons and apologies. Seidi. Ungal mana unarvai pradibalikkum isai. Ungalai appadiye katti podum podcast. Neengal kandupidikka kaathirukkirathu. SBS Audio app ai taravirakkam seiyin.
5: sbs.com.au/audio.
6: நேர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. யாழ் செம்மணியில் மூன்று கட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் 400 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்பு. தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்து விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் பல இடங்களில் போராட்டம். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
7: நானூறிற்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் 15 தேதியளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் கடந்த 2025 ஆண்டு மே மாதம் 15 தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற முதலாவது கட்ட அகழ்வு பணிகளின் போது 19 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதனை அடுத்து இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வரையிலான 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது முதலாம் கட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகள் உட்பட 240 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இந்நிலையில் 3 கட்ட அகழ்வு பணிகளுக்காக 53 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 27 தேதி 3 கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்கள் நடைபெற்று கடந்த மே மாதம் 9 தேதி வரையில் 21 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. 3 மற்றும் 2 கட்டங்களில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுடன் சேர்த்து 261 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் 3 கட்டத்தின் 2 பகுதி அகழ்வு பணிகள் ஜூன் மாதம் ஆரம்பமாகி கடந்த செவ்வாய்க்கிழமை வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 15 தேதி அளவில் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் முதலாம் 2 கட்டங்கள் மற்றும் 3 கட்டத்தில் இதுவரையிலான காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சட்டத்தரணி நிரஞ்சன் கருத்து வெளியிடுகையில், கடந்த செவ்வாய் அதிகபட்சமாக 19 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
8: இந்த 3 கட்டத்திற்கு ஒரு இடைவெளி விட்டு மீண்டும் இந்த அகழ்வு பணி ஜூலை மாதம் 15 தேதி நடைபெற இருக்கின்றது. இன்று ஆக கூடுதலான 19 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன.
7: இலங்கையில் மிகப்பெரிய மனித புதைகுழியாக செம்மணி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார்கள். இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து வெளியிடும் போதோ, செம்மணியை அண்டிய பகுதியில் காணப்படுவதாக சந்தேகிக்கப்படும் மேலதிக புதைகுழிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
9: ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த புதைகுழிகளை கண்டுபிடிக்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த மரண தண்டனை கைதியினூடாக அதனை செயல்படுத்த வேண்டும். அதனை மனித உரிமை அமைப்புகள், சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மிக அதிகபட்சமாக குரல் கொடுக்க வேண்டும்.
7: தற்போது இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வுகளிலும் இந்த விடயம் பேசப்பட்டது. செம்மணியில் தொடர்ச்சியாக மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் தமிழ் மக்களுக்கு எதிராக காலம் காலமாக நேர்ந்த அநீதிகளையும் இனப்படுகொலைகளையும் உறுதிப்படுத்துவதற்கான ஆவணமாகியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்தார்.
1: தமிழ் மக்களுக்கு காலங்காலமாக செய்யப்பட்ட அநீதிகளை வெளிக்கொண்டுவதற்காக, தமிழ் மக்களுக்காக நடத்தப்பட்ட இனப்படுகொலையினை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விடயங்களை ஆவணங்களாக கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது.
7: செம்மணி மனித புதைக்குழியானது தற்போது நாட்டிலே பாரிய மனித புதைக்குழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன்.
5: யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியானது தற்போது நாட்டிலே பாரிய மனித புதைக்குழியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன், இவ்வாறாக சிறார்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர் என பலதரப்பட்டவர்களுடைய எலும்பு கூடுகளும் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றன.
7: கடந்த வாரம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார, செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவுபடுத்துவதும், முறையான சாட்சியங்களை பரிசீலனை செய்வதும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தருவது அரசாங்கத்தின் கடமையாகும் என்று தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர்,
10: அப்ப லங்காவத்தின் அபராத நீதி சுந்தரம பிரமாணவாத்
7: சந்தேக நபர்களை கைது செய்து சாட்சியங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு உள்நாட்டு சட்டங்கள் போதுமானதாகவே உள்ளன. ஆனால் இந்த விசாரணைகள் இன்னும் அந்த அளவிற்கு முன்னோக்கி நகர்த்தப்படவில்லை. தற்சமயம் அகழ்வு மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எதிர்காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு எந்த ஒரு குற்றத்திற்கும் தண்டனை வழங்குவதற்கு நாட்டில் உள்ள சட்டத்தின்படி நாம் செயற்படுவோம் என்று குறிப்பிட்டார். விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து, மட்டக்களப்பு, கொழும்பு மற்றும் அனுராதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த சில நாட்களாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மீன்பிடி முறைகளில் காணப்படும் சில கட்டுப்பாடுகள் மற்றும் தமது நெல் உற்பத்திகளுக்கு அதிகளவு செலவுகள் காணப்படுகின்ற நிலையில் குறைந்த விலையில் நெல்லை அரசு கொள்வனவு செய்வதாகவும், அதனால் விவசாயிகள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும், இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மட்டக்களப்பில் இடம்பெற்ற விவசாயிகளின் போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், விவசாயிகள் தொடர்பில் இந்த அரசின் செயற்பாடுகள் தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டார்.
11: ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகள், ஏனைய செயற்பாடுகளை நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களோட செயற்பாடு நாங்கள் வரவேற்கிறோம். எனினும் அவரின் விவசாயிகளின் செயற்பாடுகள் தொடர்பாக மேற்கொள்ற இந்த கொள்கை, அதாவது அரிசியை இறக்குமதி செய்கிறது, நெல்லிட விலையை அதே பழைய விலையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது, அதே போல நெல்லை நெல் சந்தைப்படுத்தும் சபை இத்தனை வரையில ஒரு குறைந்தளவான நெல்லை தான் மாவட்டத்தில் கொள்வனவு செய்திருக்கிறாங்க.
7: விவசாயிகளை பாதுகாப்பதே எமது கொள்கை, அதன் அடிப்படையிலேயே நாம் செயற்படுகின்றோம். அதற்கமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்த நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றுகையில் குறிப்பிட்டார். இதேவேளையில் மீனவர்களின் போராட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் சந்திரசேகர் கருத்து வெளியிடுகையில், பாரம்பரிய கரவலை மீன்பிடி முறைமைக்கு தடை விதிக்கப்படவில்லை. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வருட கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாம் கடற்தொழிலாளர்களை கைவிட மாட்டோம் என்றதோடு, கரைவலை மீன்பிடி என்பது ஒரு பாரம்பரிய முறையாகும். இந்த முறைமை இலங்கையில் தடை செய்யப்படவில்லை. இது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எனினும் உளவு இயந்திரங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பயன்படுத்தி கடல் வளத்தை அளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் மீன்பிடி முறைகளை தடை செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டார். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
6: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய அமோனியா கசிவு விபத்து. தமிழக சட்டமன்றத்தில் தாவேக்கா திமுக கடும் மோதல். முன்னாள் அமைச்சர் ஈவி வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
12: தமிழகத்தில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட கோர விபத்தில் 13 பெண் தொழிலாளர்கள், பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமோனியா வாயு கசிவால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த 21ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த உள்ள கண்ணிகைப்பேர் கிராமத்தில் கடல் உணவுப் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனத்தில் அமோனியா கசிவு விபத்து ஏற்பட்டது. திடீரென்று அமோனியா கசிவு ஏற்பட்டதால் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் உடனடியாக தப்ப முடியவில்லை. இந்த விபத்தில் சுமார் 75 வடமாநில தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். மூச்சு திணறல் ஏற்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த கோர விபத்தில் தற்போது வரை 13 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் 15 வயது சிறுமிகள் 2 பேர் உள்ளனர் என்பதும் நோக்கத்தக்கது. உயிரிழந்தவர்களில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 11 பேர் எனவும், அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர் எனவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் சில தொழிலாளர்கள் இன்னமும் அபாய கட்டத்தை தாண்டவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் வெளி மாநில தொழிலாளர்கள். இந்த விபத்து தொடர்பாக தனியார் நிறுவன உரிமையாளர்கள் 2 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இவ்வாறு தெரிவித்தார்.
13: இதுல என்ன இந்த விஷயத்துல நடந்ததுன்னா, அமோனியா அந்த விஷவாயு சுவாசிச்சிருக்காங்க. இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம தெரியும், நம்ம ஜிஹெச்ல தூத்துக்குடியில கூட இறால் பண்ணிலாம் நிறைய இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி அமோனியா விஷவாயு தாக்கியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்தது இல்ல. இவங்க அதிக அளவு இங்க இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் அங்க போனப்ப காத்துல வந்து 300 ppm (300 parts per million) அளவுக்கு இந்த அமோனியா இருந்தது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம எங்கேயும் பார்த்தது இல்ல அப்படின்னு தான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. இங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முகம்
12: தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விவகாரம் தமிழக சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. தமிழக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் இந்த விபத்து குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்றத்தில் ஆளும் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே வார்த்தை மோதல்கள் நீடித்து வருவது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் எதிர்கட்சியான திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருவதும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் தற்போது விஜய் தலைமையிலான தாவேக்காவின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. புதிய அரசின் முதல் சட்டசபை கூட்டம் கடந்த 18ஆம் தேதி அன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அதன் பின்னர் 19 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இதில் பேசிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக்கா அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இது போன்ற சூழ்நிலையில் சட்டசபையின் நிறைவு நாளில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார் தமிழக முதலமைச்சர் விஜய். எதிர்கட்சியான திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் தமிழக முதலமைச்சர் விஜய்.
14: இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, அது என்ன தெரியுமா? அவங்க தயவாலதான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு.
12: மேலும் தமிழக சட்டமன்றத்தில் சர்ச்சையான ஒரு குட்டி கதையை கூறினார் தமிழக முதலமைச்சர் விஜய்.
14: குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணுல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும்.
12: தாவேக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி

0: ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார்.
1: அதாங்க, அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங் எல்லாம் போடுவாங்க. மட்டும்தான் இது வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்ச நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க, ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது தான், ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் செய்கை எல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன் எல்லாம் இன்னொரு ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாரு நினைக்கிறேன். ஒன் மோர் எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமே முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல்ல கேரளான் வந்துரும் நினைக்கிறேன்.
0: மேலும் தமிழக முதலமைச்சர் விஜய் தனது உரையை முடிக்கும் போது செய்த ஒரு சைகையும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினை கிண்டல் செய்யும் வகையில் அவர் சைகை இருந்ததாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழக முதலமைச்சர் விஜயின் சைகை குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இவ்வாறு தெரிவித்தார்.
2: ஒரு ஆரோக்கியமான விவாதங்களுக்கான ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு தனி மனிதர்களை, தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய இடமாக, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமாக அது மாறிவிடக்கூடாது. எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய இடமாக, வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகஜமான ஒன்று.
0: தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டது தமிழகத்தில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடு மற்றும் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடந்த 26ஆம் தேதி திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். 35 அதிகாரிகள் இந்த சோதனைகளில் ஈடுபட்டனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவா வேலுவின் வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் ஏவா வேலு முன்னாள் பொறியாளர்கள் உள்ளிட்ட 11 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனைகளின் போது கணக்கில் காட்டப்படாத ₹40 லட்சம் ரொக்கமும், நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த திமுக ஆட்சியின் போது பொதுப்பணித்துறையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள லஞ்சம் பெறப்பட்டதாக ஒப்பந்ததாரர்கள் கூறியதன் அடிப்படையில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது SBS தமிழ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
3: நேயர்களே, இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் நடக்கும் செய்திகளை, சம்பவங்களை உலகம் முழுவதும் தமிழ் மொழியில் கொண்டு செல்லும் ஒரே ஒலிபரப்பு SBS தமிழ். ஒரே இணையதளம் SBS தமிழ், sbs.com.au/tamil. நேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் சிட்னியில் நடைபெறவுள்ள ராக சங்கமம் 4 நிகழ்வு குறித்த தகவல் பரிமாற்றம் ஒலிக்க கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து டொரஸ்ட்ரைட் தீவு மக்களின் கொடி பற்றிய தகவல் அடங்கிய விரிவான விவரணமும் ஒலிக்க கேட்கலாம்.
4: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
5: AI has taken over the internet. Wrong answers, made-up facts. You ask a simple question and get a generated essay nobody asked for. Technology trying to decide for you and still getting it wrong. The internet didn't used to be this way. When you just want to search anything online and find what you need, Startpage is the private search engine that keeps it simple. Real links, less noise, and we don't keep track of what you asked.

0: Try StartPage at startpage.com. That's startpage.com.
1: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்னியில் ஜூலை 4ஆம் தேதி ராக சங்கமம் 4 நிகழ்வு நடைபெறவுள்ளது. இதுகுறித்த தகவல்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ஷன் குமாரலிங்கம் அவர்களும் பாவலன் விக்ரமன் அவர்களும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அவர்களோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
3: வணக்கம் திரு ஷன் குமாரலிங்கம் மற்றும் திரு பாவலன் விக்ரமன்.
4: வணக்கம் ரேணுகா.
5: வணக்கம் ரேணுகா.
3: விரைவில் ராக சங்கமம் 4 என்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற தொண்டு நிறுவனம் அல்லது தொண்டு அமைப்பு, அதை பற்றின அறிமுகத்தை எங்களுக்கு முதலில் தர முடியுமா?

0: Ever look something up online and then see ads for it everywhere? That's not a coincidence. Startpage is the private search engine that finds what you need without anyone finding out you asked. Try startpage.com. That's startpage.com.
1: Regional areas, hospital illaada idangalla poi scan panni early detection panni uyirgalai kaapaatralam endru avargal engalidam munnappum ketirundargal. Engalukku adu ஒரு நல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
2: சரி, இப்ப இதற்கு நிதி சேகரிக்கும் நோக்கில் தான் இந்த ராக சங்கமம் 4 நிகழ்வு நடைபெறுகிறது இல்லையா?
1: நிச்சயமாக இந்த நிகழ்வு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஏனென்றால் தேவைப்படுகிற பணம் வந்து கிட்டத்தட்ட $500,000 இந்த யூனிட் வேண்டதுக்கு. நாங்கள் 12 மாதங்கள் கேட்டிருக்கிறோம் யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இந்த நிதியை சேகரித்து அவர்களுக்கு கொடுப்பதற்காக. அதுக்கு முதல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த ராகசங்கமம் 4 அமைந்திருக்கிறது. இங்கே நாங்கள் ஒரு 400-500 பேரை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கமிட் பண்ணி இருக்கிற இந்த ப்ரொஜெக்டை அறிமுகப்படுத்தி அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் வேலை செய்து இன்னும் வரும் 12 மாதங்களில் இந்த நிதியை சேகரிப்பதற்காக நாங்கள் வேறு சில திட்டங்களையும் உருவாக்க இருக்கிறோம்.
2: இப்போது பாவலன் அவர்களை நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா, இந்த ராக சங்கமம் 4 நிகழ்வு பற்றின அறிமுகத்தை தாருங்கள்.
3: இது எப்படின்னா ஒரு காம்படிஷன் மாதிரி, ஒரு இசை போட்டி. அதாவது பாடல்கள் எப்படின்னா ராகம் சார்ந்த பாடல்களை தெரிவு செய்ய வேண்டும். நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 4 கேட்டகரி, Under 13 ஒரு கேட்டகரி, Over 13 and Under 21 ஒரு கேட்டகரி, அப்புறம் ஓபன் கேட்டகரி, அது எப்படி என்றால் Above 21 years of age. அப்புறம் வந்துட்டு 4வது கேட்டகரி வந்து டூவெட். இப்ப நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஆடிஷனுக்கு விண்ணப்பிக்க சொன்னோம். நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்து ஆடிஷனுக்கு விண்ணப்பிச்சாங்க. விண்ணப்பிச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு 4 ஜட்ஜஸ் வச்சு ஆடிஷன் எடுத்து அதுல Top 3 கேண்டிடேட்ஸை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த Top 3 கேண்டிடேட் அவர்கள் மிகவும் அருமையாக பாடக்கூடிய பாடல்களை நாமினேட் செய்திருக்கிறார்கள். இப்ப அதை வந்து நாங்க பேண்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி ஆன் த டே ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த 3 கேண்டிடேட்ஸும் இதுல வந்துட்டு பங்கு பெறுவார்கள். இதுல என்ன நடக்கும் என்றால் நாங்க வந்து ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சிருக்கிறோம். அது மீறி ஆடியன்ஸோட ஓட்டிங் இருக்கும். அந்த ரேஷியோ இன்னும் நாங்க ஃபைனலைஸ் பண்ணல. அது வந்து இன்னும் வரும் நாட்களில் அதை நாங்க ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ வர்ற ஆடியன்ஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க அவங்கள ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவங்களோட ஃபேவரட் சிங்கர் யார் என்று. அப்ப ஜட்ஜஸோட ஸ்கோரும் ஆடியன்ஸ்ல இருந்து வர ஓட்டு விழுகிற ஓட்டும் இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு கேட்டகரிஸ்லயும் நாங்க வின்னர்ஸ் தெரிவு செய்வோம். இது வந்து போட்டி. இப்ப ஒரு ஒரு கேட்டகரிக்கும் நடுவுல உங்களுக்கு வந்துட்டு நீங்க போய் ஓட் பேலட் கலெக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த ஓட் கவுண்டிங் அதெல்லாம் நடக்கும். இப்ப அந்த கேப்ல ஒரு கேட்டகரிக்கும் இன்னொரு கேட்டகரிக்கும் நடுவுல நாங்க வந்துட்டு நல்ல சிட்னில நல்ல பாப்புலரான மியூசிஷியன்ஸை வச்சு வோக்கலிஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கோம், கெஸ்ட் சிங்கர்ஸா. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு நடுவுலையும் அந்த கெஸ்ட் சிங்கர்ஸ் பாடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராமோட ஒரு ஸ்ட்ரக்சர். பேண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் சூப்பர் சிங்கர் மற்றும் NS விஸ்வநாதன், இளையராஜா போன்றவர்களுக்கு கீபோர்டு வாசிக்கும் மிகவும் பிரபலமான திரு சதீஷ் அவர்கள் வருகிறார். அவருடன் இணைந்து உள்ளூர் கலைஞர்கள் செல்வன் அபினேஷ் டேவிட், பிரிஸ்பேனை சார்ந்த செல்வன் யாதவ், சிட்னியில மிகவும் பிரபலமான ஒரு ஃப்ளூட் கலைஞர் செல்வன் ஜதூஷன் ஜெயராசா, வயலின் இசை கலைஞர் செல்வி அகல்யா பாவலன், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழி நடத்தக்கூடிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆக்டோபேட் பிளேயர் சாரு ராம், அப்புறம் தபலா அண்ட் மிருதங்கம் இசை கலைஞர் திரு கிரிதர் சர்மா, இப்படி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நல்ல ஒரு ரகம் உள்ள ஒரு பேண்ட் இருக்குதுங்க.
2: இந்த நிகழ்வு எத்தனை மணிக்கு எப்போது எந்த இடத்தில் நடக்கிறது என்ற தகவல்களையும் தாருங்கள்.
1: சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தான கலாச்சார அரங்கில் 23 ரோஸ் கிரசன்ட் ரீஜன்ஸ் பார்க் தான் அதனுடைய முகவரி. அங்கே நடைபெறும் என்று தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம்.

0: இந்த நிகழ்வு வந்துட்டு சரியாக 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். கொஞ்சம் தாமதமா வந்தாங்கன்னா அந்த முதல் கேட்டகரியோட போட்டியாளர்கள் 3 போட்டியாளர்களையும் பார்த்துதானே அவங்க வாக்களிக்க வேண்டும், அதை தவற விட்டுருவாங்க. அதனால நிச்சயமாக நிகழ்வு 6 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் வந்துட்டு வி கேன் கெட் த்ரூ இந்த 4 கேட்டகரி கெஸ்ஸிங்கர்ஸ், அப்புறம் கடைசி பரிசு அளிப்பு விழா. அது அல்லாது சன்னா நான் சொன்னது போல இது வந்து ஒரு மொபைல் பிரஸ்ட் கேன் யூனிட் வாங்குவதற்காக, யாழ்ப்பாணத்தில் வாங்குவதற்காக இந்த இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி நிகழ்வாக. இப்ப அதை பற்றிய அந்த விவரம் அந்த வீடியோவும் காண்பிக்கப்படும். அதனால நாங்க 6 மணிக்கு நிச்சயமாக நிகழ்ச்சி தொடங்கி ஆக வேண்டும். அதனால ஒரு 5:30 போல எல்லாம் வந்து இருக்கையில் அமர்ந்தால் நன்றாக இருக்கும்.
1: இந்த நிகழ்வு குறித்த மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் அல்லது நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் யாரை எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
2: 2 பேரினுடைய தொடர்புகளை தர விரும்புகிறேன். முதலாவதாக என்னுடையது, அது 0432958370 0432958370. அதே போல் பாவலனும் உங்களுக்கு இப்ப அவருடைய தொடர்பை கொடுப்பார்.
0: 0452-237-221. I repeat, 0452-237-221.
1: மிக்க நன்றி. இந்த நிகழ்வும் உங்களது இந்த நீங்கள் முன்னெடுக்கும் செயற்திட்டமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். வணக்கம்.
2: வணக்கம் ரேணுகா. வணக்கம் நேயர்களே.
3: சிட்னியில் ஜூலை 4 ராக சங்கமம் 4 நிகழ்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்த தகவல்களை நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ஷன் குமாரலிங்கம் அவர்களும் பாவலன் விக்ரமன் அவர்களும் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். அவர்களோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
4: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
5: Sigue conectado ante lo inesperado con Invincible Wi-Fi de Spectrum. Invincible Wi-Fi te mantiene conectado con internet con fibra óptica, red 5G automática y batería de respaldo de 8 horas para que nada te detenga. Trabaja, haz streaming, sigue conectado con amigos y familia, pase lo que pase. Nada te detiene con Invincible Wi-Fi de Spectrum. Aplican restricciones, servicio no disponible en todas las áreas.
6: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.

0: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டொரஸ் ஸ்ட்ரைட் தீவு மக்களின் கொடி அங்குள்ள மக்களையும் நிலம், கடல், கலாச்சாரம் மற்றும் சமூகத்துடனான அவர்களின் பிணைப்பையும் பிரதிபலிக்கிறது. இக்கொடி தொடர்பில் நிக்கா ஹச்சிங்ஸ் ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: ஆஸ்திரேலியாவில் பல இடங்களில் மூன்று கொடிகள் ஒன்றாக பறப்பதை நீங்கள் காணலாம். ஆஸ்திரேலிய தேசிய கொடி, பூர்வீக குடிமக்களின் கொடி அதாவது அபர்ஜினல் கொடி மற்றும் டொரஸ்ட்ரே தீவு மக்களின் கொடி. ஆஸ்திரேலியாவில் ஏன் மூன்று கொடிகள் உள்ளன? அதற்கான பதில் இந்த நாட்டின் முதல் குடிகளிடமிருந்து தொடங்குகிறது. பூர்வீக குடிமக்களும் டொரஸ்ட்ரே தீவு மக்களும் ஆஸ்திரேலியாவின் இரண்டு தனித்துவமான பூர்வீக குடி சமூகங்கள். இவர்களுக்கு தனித்தனி வரலாறுகள், கலாச்சாரங்கள், மொழிகள் மற்றும் தங்களுக்கென தனிப்பட்ட கொடிகள் உள்ளன. டொரஸ்ட்ரே தீவு மக்களின் கொடி பச்சை, நீலம், கருப்பு, வெள்ளை ஆகிய நிறங்களை கொண்டது. அதன் நடுப்பகுதியில் டேரி எனப்படும் பாரம்பரிய வெள்ளை தலை அலங்காரமும் அதன் மையத்தில் வெள்ளை நட்சத்திரமும் இடம்பெற்றுள்ளன. இந்த கொடி டொரஸ்ட்ரே தீவு மக்களையும் நிலம், கடல், கலாச்சாரம், சமூகத்துடனான அவர்களின் பிணைப்பையும் பிரதிபலிக்கிறது. பல டொரஸ்ட்ரே தீவு மக்களுக்கு அவர்கள் தீவுகளிலோ, ஆஸ்திரேலிய நிலப்பரப்பிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வாழ்ந்தாலும் இந்த கொடி அவர்களின் அடையாளத்தையும் நிலத்துடனான பிணைப்பையும் வெளிப்படுத்தும் வலிமையான சின்னமாக உள்ளது. இந்த கொடி ஏன் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு முக்கியம் என புரிந்து கொள்ள முதலில் டொரஸ்ட்ரைட்டை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். டொரஸ்ட்ரைட் தீவுகள் என்பது குயின்ஸ்லாந்தின் கேப் யோக் முனை மற்றும் பப்புவா நியூகினி இடையே அமைந்துள்ள தீவு கூட்டமாகும். இந்த தீவுகள் ஆஸ்திரேலியாவின் ஒரு பகுதியாகும். இங்கு வாழ்பவர்கள் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள். அவர்களுக்கு தனித்துவமான கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் மொழிகள் உள்ளன. 1992 ஐலண்ட் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் டொரஸ்ட்ரைட் தீவு சமூகத்திற்கென ஒரு கொடியை வடிவமைக்க போட்டி ஒன்றை நடத்தியது. அதில் வெற்றி பெற்ற வடிவமைப்பை தர்ஸ்டே ஐலண்டைச் சேர்ந்த அங்கிள் பெர்னார்ட் நமக் உருவாக்கியிருந்தார். அந்த போட்டிக்கு பிறகு சில காலத்திலேயே அங்கிள் பெர்னார்ட் மரணமடைந்தார். தனது வடிவமைப்பு இவ்வளவு முக்கியமான சின்னமாக மாறுவதை அவரால் நேரில் காண முடியவில்லை. ஆனால் அவரது மகன் பெர்னார்ட் நமக் ஜூனியருக்கு இந்த கொடி இன்னமும் தந்தையுடன் இருக்கும் உறவை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அந்த கொடியை காணும் ஒவ்வொரு முறையும் தனது சிறுவயதும் இரவு நேரங்களில் தந்தை வரைந்து கொண்டிருந்த தருணங்களும் அவருக்கு நினைவிற்கு வருகின்றன. இந்த கொடியில் உள்ள ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு சின்னத்திற்கும் தனிப்பட்ட அர்த்தம் உள்ளது. பச்சை நிறம் நிலத்தை குறிக்கிறது, நீலம் டொரஸ்ட்ரைட் கடல் நீரை குறிக்கிறது, கருப்பு டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை குறிக்கிறது, வெள்ளை டரி டொரஸ்ட்ரைட் தீவு மக்களின் கலாச்சார அடையாளத்தை சுட்டிக்காட்டுகிறது, மையத்தில் உள்ள வெள்ளை ஐந்து முனை நட்சத்திரம் டொரஸ்ட்ரைட் பகுதியின் ஐந்து முக்கிய தீவு குழுக்களை குறிக்கிறது. பூர்வீக கொடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு சமூகத்தைச் சேர்ந்த சட்ட மாணவர் டிரல் வீட்டி தர்ஸ்டே ஐலண்டில் பிறந்து வளர்ந்தவர். தற்போது அவர் குயின்ஸ்லாந்தின் டவுன்ஸ்வில்லில் வசிக்கிறார். இந்த கொடி டொரஸ்ட்ரே தீவு சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் கூறுகிறார்.
2: It's a part of our cultural identity in itself. It's a big part of our story. It's really good to have that sense of representation too. And especially being in a small community, you see this flag. It tells a story, who we are, where we're going, and how we're moving forward past all the injustices since colonization. How people were considered flora and fauna and not as people. So for me, this flag speaks for itself. It's something to make me feel seen as a person because it's representing my people.
1: பெர்னார்ட் ஜூனியரும் டிரலும் தர்ஸ்டே ஐலண்டில் வளர்ந்தவர்கள். குடும்பங்களும் கலாச்சாரமும் நிறைந்த சிறியதானாலும் சுறுசுறுப்பான சமூகமாகவே அவர்கள் அந்த தீவை விவரிக்கிறார்கள். டிரலை பொறுத்தவரை டொரஸ்ட்ரே தீவு மக்களின் கொடி அவரது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது.
2: Seeing flags in places such as courtrooms and just everyday places up here in the mainland, it just makes me feel so seen where I can come from a small island off the mainland, but entering mainland, seeing my flag in a courtroom, seeing my flag wrapped up your local post office, seeing some people wearing it on their clothing, it makes me feel like people up here in the mainland have so much love and respect for us up there. It just makes us all feel a part of Australia and all that and how we're all connected and trying to move forward as one.
1: 1990களில் நடைபெற்ற அந்த போட்டிக்கு பிறகு இந்த கொடி தீவுகள் முழுவதும் மெதுவாக பரவ தொடங்கியதை பெர்னார்ட் ஜூனியர் பார்த்திருக்கிறார். இன்று டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களின் கொடி ஆஸ்திரேலியா முழுவதும் பறக்கிறது. பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், நாடாளுமன்றங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், நீதிமன்றங்கள் போன்ற இடங்களின் வெளியே அதை காணலாம். பல சமயங்களில் அது அபரிஜினல் கொடியுடனும் ஆஸ்திரேலிய தேசிய கொடியுடனும் சேர்ந்து பறக்கிறது. பெர்னார்ட் ஜூனியர் இந்த கொடியை தாயகத்திற்கு வெளியேயும் கண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தனது கேரியிங் தி பிளாக் ஆவணப்படத்துடன் வெளிநாட்டு விழாக்களுக்கு பயணம் செய்தபோது லண்டன், பாரிஸ், நியூயார்க் ஆகிய நகரங்களில் உள்ள ஆஸ்திரேலிய தூதரகங்களில் இந்த கொடியை பார்த்துள்ளார். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும்போது தேர்ஸ்டே ஐலண்டில் தன் தந்தை படங்கள் வரைவதை பார்த்த சிறுவயது நினைவுகளுக்கே அவர் திரும்பிச் செல்கிறார்.
3: No matter where I am, when I see the flag, I see my childhood growing up on the island and overlooking my dad's shoulder, doing all them sketches. And even when I took the documentary over to Canada and the flag was flying there, it took me back to Australia and I didn't even think that I was in another

0: part of the world, I just remembered my childhood. And then I snapped into reality and I was, oh, that's right. I'm in another country. So that's the feeling that I have every time I see the flag.
1: டொரஸ்டே தீவு மக்களின் கொடியின் பின் உள்ள கதையை குழந்தைகள் அறிந்து வளர வேண்டும் என்றும் பெர்னார்ட் ஜூனியர் விரும்புகிறார். அதற்காக அவர் தாமஸ் மேயோவுடன் இணைந்து அவர் பிளாக் அவர் ஸ்டோரி என்ற சிறுவர் நூலை எழுதியுள்ளார். அதற்கான ஓவியங்களை டோரி ஜி மோடி வரைந்துள்ளார்.
0: I've had a lot of readings at schools, especially around Reconciliation Week and NAIDOC, and all the comments that I have from the teachers and the school support workers was the kids really enjoy reading the book.
1: நீங்கள் டொரஸ்டே தீவு மக்களின் கொடியை பார்க்கும் போது அது நிலம், கடல், மக்கள் ஆகியவற்றை கொண்டுள்ள உயிருள்ள ஒரு சின்னத்தை பார்க்கிறீர்கள். அது டொரஸ்டேட் பகுதியிலும் ஆஸ்திரேலியா முழுவதும் உலகின் பல இடங்களிலும் தொடர்ந்து வாழும் கலாச்சாரங்களின் பிரதிபலிப்பாக உள்ளது. டிரலை பொறுத்தவரை இந்த கொடி கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சொல்லும் ஒரு கதை மட்டுமல்ல, எதிர்கால கதைகளுக்கும் அது ஊக்கமளிக்கிறது.
2: It's good that we have a flag dedicated and designed by us for us to motivate us to continue our journey and move forward so that we are having pride in acknowledging our cultural identity.
3: டொரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்களின் கொடி அங்குள்ள மக்களையும் நிலம், கடல், கலாச்சாரம் மற்றும் சமூகத்தினுடனான அவர்களின் பிணைப்பையும் பிரதிபலிக்கிறது. இக்கொடி தொடர்பில் நிக்கியா ஹட்சன்ஸ் ஆங்கிலத்தில் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம்.
4: உங்கள் கைபேசியில் நாங்கள் இருக்கிறோம்.
5: எப்பொழுதும் எங்கு சென்றாலும் உங்கள் கைபேசியோடு நாங்களும் வருகிறோம்.
6: facebook.com/sbs tamil.
7: செய்திகள், நாட்டு நடப்புகள், புதினங்கள், கருத்துக்கள், விமர்சனங்கள்
8: அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது Facebook.
4: எம்மோடு Facebookல் இணையுங்கள். உங்களது கதைகளை, வாழ்வை எங்களோடு பகிர வாருங்கள்.
6: facebook.com/sbs tamil. SBS தமிழ் Facebook உங்களோடு பயணிக்க இப்பொழுதே லைக் செய்யுங்கள்.
8: facebook.com/sbs tamil.
9: SBS வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
3: நேயர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். உல்லாசம் திரைப்படத்திற்காக கார்த்திக் ராஜாவின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார்கள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானலையில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.